மதுப்பிரியா பாடின பாட்டா, சுத்தால அசோக் தேஜகே ரச்சனா, சக்தி காந்த் கார்த்திக் சங்கீத சாரத்யம்லோ.